சற்றென்று மாறுது வானிலை பெண்ணே உண்மையில் பிழை பிழை யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் அன்னைக்கு ஒரு கனவு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு.

மாறுது வானிலை. பெண்ணே உண்மையில் பிழை. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அன்னைக்கு ஒரு கனவு, இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு.